ஒய்யாரே அந்தானிக்கு சோஹாரே வையாரே உள்ளந்தாசிலைன கோல்டு பியாரே ஐயாரே ஐயாரே சுக்கல்லோ துருவதாரே திவினுண்டி ஈபுவிகி திகி வச்சினாதி பியாரே